0: தான் மொட்டிமலா
1: சை பால்
0: கஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: வரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்
3: குஷி சினிமால பாட்ட ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ் ஹரிணி பாடிந்தி பாட்ட ரச்சன ஏ எம் ரத்னம் பாட்டு சொரபர்ச்சிந்தி மணி சர்மா